0: கிங்டி வீட்டு சீத்தத்திலிருந்து பாடல் ஒலித்தது உங்களுக்காக உங்கள் கிருபிணிய வானொலியின் ஊடாக. இது அவருடைய சமூகம் எங்களுக்கு இன்பமாக இருக்கின்றது. அவருடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதுமே வாஞ்சியோடு தேடிச் செல்கின்றது பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அவரை நாங்கள் தினமும் நாங்கள் எங்களுடைய உள்ளான இருதயத்தின் ஆழத்தில் இருந்து அவரை தேட வேண்டும். இதைத்தான் தேவன் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்றார். ஆகவே பிரியமானவர்களே, எப்பொழுதுமே நாங்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். அவர் தான் எங்களுக்கு முதன்மையாக இருக்கின்றார். ஆகவே நானும் நீங்களும் எப்பொழுதும் தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனை பிரியப்படுத்துவதில் நோக்கமுள்ளவர்களாக இருப்போம். இணைந்திருங்கள். உங்களுக்கு வானொலியினூடாக தொடர்ந்து படிக்கின்றது. உங்களுக்காக அடுத்த பாடல் ரிஷியா பாகம் ஒன்றிலிருந்து வலிக்கின்றது.
1: உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் நம்மோடு இருப்பவர் மகா பெரியவர். இந்த இயேசு நம்மோடு இருக்கும் போது யார் நமக்கு விரோதமாக வர முடியும்? நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சையெல்லாம் கிறிஸ்துவை பற்றியதாக இருந்து நம் வாழ்வின் முதல் அன்பும் அவர் ஒருவருக்கே கொடுக்கும்.